திரக்கதுன்னானா தின் தின்னா திரக்கதுன்னானா தன் தின்னா திரக்கதுன்னானா தன் தின்னா ומה לי, איתך אני משתגעת.